எவிட்ட ஜீவமான சத்து என் சதரதே நாகாயனா கருவின் சிடியாவுது சிடின்னாவுது மது சிடின்னாவுது எக்கம ஜீவமான தேவியன் மார்சேட சியலு கௌரவே வேவாய் கேன சோதேஷே பாலுது எவிட்ட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்மார்சிகே சிங்காசனே இதிரியே சிடின வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

0: i dore ni mamie irite ligie kaashtak u mihi katate ama dahar eda helini bindu bindu daham mihir hadpina meru sore karai dorin dor patruwa pahan karana hadamandale kan kalu rasa gangule ஓ ஏ வினக்கப்னவ ஒப்ப திமுத்து ரேடியோவ
1: தேவமாதா பிரார்த்தனாவ

0: ஜீவ மானதேவியான் வாசேட்ட சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உம்வாசிகே சிங்காசனே இதிரியே சிதிதா வெடி மஹல்லான் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியான் வாசி இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ